பேசணும், அடி அதனால கண்ணுக்கு முன்னிக்க வேணும். உனக்கிற ஒராட்டில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அடி அதனால கண்ணுக்கு

தான் சாத்திவோம் நினப்பு, பொத்தி படுத்தாலும் புகவில்லை ஓ திரிப்பு. தப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஓ நினப்பு, பொத்தி படுத்தாலும்

புரான் பசார் மலவான் டிஸ்கிரிமினாசி சோசியல் டான் கட்டிடா சத்தரான் பலியாவ் லஹிர் டாலம் கல்வார்கா யாங் சாங்கத் பரடா அயான்யா சடலா சாவராங் பஜாபாத் லாயனன் சிப்பில் தி அந்தரா சவுடர் சவுடரான்யா புன் கபன்யகான் மமாங்காங் ஜபதன் ஜபதன் திங்கி பலியாவ் சண்டரி ஜுகா லுலுசான் இஇதே பிஎச்யூ அத்தாவ் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி நாமுன் தரலப்பாஸ் டாடி சமாய்த்து பலியாவ் மண்டடி காசிகான் ஹிடுப்னியா உந்தோக் மஷாரகா டான் புடாயா எனிலா யாங் மஞ்சாடி சிரி ஒரங் ஒரங் பசார் ஹாரி இனி படா கசம்பாத்தான் ஹாரி ஜாடி க சராத்தோஸ் பலியாவ் அத்தாஸ் நம ஜுத்தான் பங்காங்கும்னியா சய மம்பரிக்கான் பங்குரமாத்தான் கபடா பலியாவ் சய மம்பரிக்கான் பங்குரமாத்தான் யாங் பண்ணு பராசான் டாரி பிஹாக் சாயா சவுடரா சவுடராக்கு யாங் தர்காசி தாஹுன் இனி கிதா மமுலைன்யா டங்கான் சபுவா பிராயான் பசார் ஹார்காடிரி பிராயணித்து அடலா சோம்நாத் சுவாபிமான் பர்வ சரிபு தாஹுன்லாலு படத்தாஹுன் சரிபு டுவா புலுவா நாம் முகமது கஜ்னி உந்துக் பர்த்தாமா காலினியா மங்ஹான்சுர்கான் கோயில் சோம்நாத் நாமுன் மரேகா யாங் தத்தாங் உந்துக் மங்ஹான்சுர்கான் சோம்நாத் டான் மங்ஹாப்புஸ் இடென்டிதாஸ் இண்டியா ஹரி இனி ஜஜ்ஜக் மரேகா புன்டிடா அடலாகி டான் கோயில் சோம்நாத் டெங்கான் சகாலா க மகாஹான்யா பரிடிரி டி தப்பி சமுத்ர யாங் லுவாஸ் மம்பரிக்கான் பர்கா க அபாடியான் கபடா இண்டியா இத்துலா மங்கா பக்கித்தா டெங்கான் பண்ணு கபங்கான் மரேகான் சோம்நாத் சுவாபிமான் பர்வ் தாஹுன் இனி சவுடரா சவுடராக்கு மங்கா பசாய மம்பிச்சராக்கான் இனி லாகி டாலா மன் கி பாத் ஹரினி அடா ஆலாசான் கொசோஸ் உந்துக் இது ஜுகா படத்தாஹுன் சரிபு டுவாப்புலு அண்ணாம் மசேஹி கத்திகா பங் ஹஞ்சுரான் சோம்நாத் ஒலே கஜ்னி தர்ஜாடி படத்தாஹுன் யாங் சாமா குயில் மாதாஹாரி யாங் தர்கனால் தி மதேரா குஜராத் ஜுகா தி சரங் டான் தி ஹஞ்சுர்கான் அர்த்தின்யா பங் ஹஞ்சுர்கான் குயில் மதேரா புன் தாஹுன் இனி கனாப் சரிபு தாஹுன் படஹால் சாத் இத்து குயில் இத்து பாரு பருஷியா சாத்து தாஹுன் சாஜா படத்தாஹுன் சரிபு டுவாப்புலு லிமா குயில் இனி திபாங்குன் ஒலே ராஜா பீம்தேவ் சவுடரா சவுடராக்கு பயங்கான் பிரியோதேத்து கத்திகா தர்ஜாடி இன்ஃபாசி சபசரித்து கத்திகா புசாத் இமானான் சபசர் குயில் சோம்நாத் தி ஹஞ்சுர்கான் டான் சரங்கான் ஜுகா தர்ஜாடி டி பரபாகை தம்பாத் மாக்கா சமாங்காத் மசாரகா தத்தாவ் பமரந்தாஹான் மனாபோன் பீசா ஹஞ்சுர் நாமோன் ராஜா பீம்தேவ் பிரதாமா டிடா ஹான்யா மலாவான் கஜ்னி ததா பிடாலாம் வாக்து சிங்காத் ஜுகா மம்பாங்குன் கம்பாலி குயில் மாதாஹாரி மதிரா கரேனா கத் தாங்குஹான் இனிலா குயில் சோம்நாத் புன்தருஸ் திம்பாங்குன் கம்பாலி மஸ்கிபுன் பர்காலி காலி திஹான்சுர்கான் சவுடாரா சவுடாராக்கு சரங்கான் தரடாப் குயில் மாதாஹாரி மொதேரா புன்டிடா பரஹந்தி படா பிரியோதே சலாஞ்சுத்னியா கமோடியான் அலாவுத்தீன் கில்ஜி சக்கரிலாகி மங்ஹான்சுர்கான் குயில் மகா காரியா ஆர்சிதெக்டூர் இனி நாமுன் சவுடாரா சவுடாராக்கு கிதா வர்க இண்டியா டிடா ஹான்யா மமுஜா மாதாஹாரி மலாலுவி பங்குனான் டான் குயில் குயில் ப மஜுஆன் ப முஜான் மாதாஹாரி கிதா ஜுகா மமிலிக்கி மாக்னா லைன் யாய் தூ இன்ஸ்பிராசி டாரி சஹாயா எனர்கி இல்மு பங்கேதாஹான் டான் க சினாம்புங்கான் இத்துலா மங்காப்பா மோதரட் ஹாரி இனி தி கனால் புக்கன் ஹான்யா கரேனா குயில் மாதாஹாரி ததாப்பி டேசா தி குஜராத் இனி தலா மஞ்சாடி டேசா சூர்யா அத்தாவ் சோலர் வில்லேஜ் பர்தாமடி நகரா இனி மோதரா ஹாரி இனி பர்தலான் சபனூன்யா டங்கன் எனர்கி சூர்யா டான் தலா மன்யாஜிகான் சபுவா சோந்தோ க பர்லாஞ்சுத்தான் கபடா நகரா தி மோதரா ஜுகபர்பகை அத்ராக்சி டான் ஃபசிலிதாஸ் பாகி விசா தவான் தலா திமுலாய் சத்தல மக்கர் சங்கராந்தி தி புலான் ஜனவரி ஃபெஸ்டிவல் தாரி மோதேரோ ஜுகா தி அடாக்கான் திசானா டலம் ஃபெஸ்டிவல் இனி அடா பர்த்துஞ்சுக்கான் லுவார் பியாசா டாரி தாரிய தாரியான் புடாயா டான் கிளாசிக் இண்டியா சயங்கின் அண்டா சமூக ஜுகா சகாலி காலி பர்கிக்க மொதேரா டான் மெனக்சிகான் வரிசான் முலியா இண்டியா இனி சவுடரா சவுடராக்கு ஹுபுங்கான் கித்த டங்கன் மசாலாலு மாசி சங்கத் ஹிடு ஃபிங்கா ஹரி இனி டிபாலிக் இது அடா டிடி காசி டான் கர்தா கராஸ் மரிகா யங் த்ருஸ் மம்பரடாலாம் ஹுபுங்கான் இனி தி மனப்ரி திருச்சுப்பள்ளி தமிழ்நாடு அடா சபுவா உபாயா உன்னிக் சமாச்சம் இது யாங் சடங் பர்லாங்சும் ஏ செல்வராஜு ஜி யாங் தர்கை டங்கன் டிபார்ட்மெண்ட் ஸ்டுடி தமிழ் தி சபுவா பர்குருவான் திங்கி சடாங் மங்கம்பாங் கான்யா சலாம சபுவா குலியா பலியாவ் மண்டபாத் இன்ஃபர்மாசன் தந்தாங் பப்ராபா பாத்துங் கூனோ டரி சௌராங் மகாசிஸ்வான்யா சத்தலா பர் டிஸ்குசி தந்தாங் ஹாலினி பலியாவ் மரஞ்சனாகான் கொஞ்சுங்கான் லாபங்கான் சலாமா குஞ்சுகானினி பலியாவ் மனமுகான் பர்பகை பாத்துங் தி பர்பகை தம்பா டான் குயில் குயில் குனோ இனி மறுபக்கான் உபாயா யங் மனாரிக் உந்துக் தர்ஹுபுங் டங்கான் மாசாலாலு டங்கன் சராயினி கிதா டபாத் மங்கனால் வரிசான் கிதா டங்கான் லபி பைக் உபாயா உபாய சப்ரதி இனி ஜுகா டபாத் தி லாகுகான் தி பாகியான் பாகியான் நைன் நகரா இனி ஹால் இனி மம்பரி கிதா கசம்பாத்தான் உந்துக் மலிஹா டான் மமஹாமி சஜரா கிதா டாரி தக்காத் சவுடரா சவுடராக்கு யங் தர்காசி பப்ரப்பா ஹாரி லாகி அடலா தாங்கால் டுவா அக்டோபர் ஹாரி உலாங் தஹுன் பாப்பா பாங்சா யாங் முலியா பாப்பா பாங்சா தலா மம்பரிகான் கீதா பான்யாக் மந்த்ரா கஹிடுபான் கபர்சிஹான் அடலா சாலா சாத்துன்யா கீதா சரிங் மலிஹாத் பர்பாகை பர்பாகை